ஜும்புள் வீணு கடே உருடு முறாரா மழிஞ்சாடு மழிஞ்சாடு ராயின்மாறாமறாலு கைஞ்சு முறாயும் பாயும் வரா எமழிங்குவ மலு இனங்குடா ஞங்கள் நான் மழை இணைமாறாமறாலு கைஞ்சு முறாயும் பாயும் வரா எமழி குருவாமலு இனங்குடா ஞங்கள் மான் மழை ஜுடிங்கரவானிலோ முண்டிரேபு மறுங்கான் மழாயணாதாங்கொலு வீடு

இடமுறு மனு வரையிடலு வாழை மறாலுளா கடிந்தா எறா வீடே நின்றா வாயு வாழு அணை நொடியாவங்களாவே